0: ஓடி வந்தோ நினக்கு மனசுண்டங்கில் தின்னோ.
1: ஓடி ஓடி வந்தோ நினக்கு மனசுண்டங்கில் தின்னோ. விட்டாமின் சி உண்டு ஏ உண்டு தீ உண்டு, விட்டாமின் சி உண்டு ஏ உண்டு தீ உண்டு. நம்முடைய